0: மர்மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: மர்மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ